கரலாஜாய் குருமுகு நாதம் குருமுகு வேதம் குருமுகு ரஹ ஆசமாய் குரு ஈஸ்வரு குரு கோருக்கு பர்மா குரு பார்வதி மாய்

நமோ சர்வபீதம் நமோ சர்வத்ரிஞானம் நமோ பரமதானம் நமோ சர்வமந்திரம் நமோ சர்வஜந்திரம் நமோ சர்வத்ரிசம் நமோ சர்வக்ரிசம் நமோ சர்வரங்கே திருப்பங்கியனங்கே நமோ தீவ தீவம் நமோ பீஜ பீஜே கிதே பீஜே.

அபாரு சர்வபிசவரத்யோசயம் பவ கண பஞ்சனஹார காலஹீன கலா சஞ்சுகத்தே கால புருக்கேதேச தர்மதாம் சோ பரம.